சிரிஞ்சும் தெதஸ்கோப்பும் மட்டும் பிடிக்க தெரிஞ்ச இந்த கையாலே என்னை வீண மீட்டடைச்சது. மருந்தும் மெடிக்கல் டீம்ஸும் மட்டும் உருவிட தெரிஞ்ச இந்த நாக்கிலே ஏழு சுரங்களையும் குடியிருக்க வச்சது. எல்லாமே என்னோட ருக்குத்தான், என்ற ருக்மணி அவளாயிருந்தோ என்ற குரு.

0: மேம்.
1: ஓகே, தேங்க்யூ.
2: சினிமா கிளிப் சேலஞ்ச்.
3: ஹலோ, நமஸ்காரம்.
4: நமஸ்காரம். நமஸ்காரம்.
3: பேரு?
4: பேரு நிகேஷ்.
3: நிகேஷ், எந்த நிகேஷ் செய்யுன?
4: ஞானது ஹோட்டல்.